0: சே கொண்டை ஒரேன் சண்டும்
1: டே விடிவ்லா ஒரேனே சாய்
0: கொண்டை நீ முங்கான் ஜாபாய் லோகர் மெட்டே லோகர் பர் மசவா ஹட்டு ஹை ஹா ஹை ஹா சானா ஹப்பாய் சினா பா கவா கவ மசவா ஹோ கொல்லியாவ் ஹலாங் தோகோ தோகோ கொல்லி நீ டோரா மசாங் காட்டே நா போய் மசாரங் கினியா ஜாடங் சப்பை சப்பை புண்டையா தேபாய் புண்டியா டோங் கபை கபை ஜலங் பாய் ஹரங் மொரங் டகாப் பகினி டகாப் செய்னங் டிஸ்லாங் சேகோ பிசிகன்ஜங் மெசெங் சோபேப்ளா தங்பின்னங் கஜங்டங்
1: பினனாவ் நங்கி முகா மாமன்லை
2: குலும் பாய் அங்கி முகா சொரைனா கஜன் ஸ்ரீபரோ
1: டாயே நங் மாலாம்னு சாண்டங்
2: டாயே அங்கவுன சுஜுனைடங் சே கொண்டை அவுரைனு சாண்டங்
1: டே பிடிப்ளா அவுரைனே சாய்
2: கொண்டைனி முகான ஜாடங் சங்சார் சங்சார் ஆயோ மா எசே மாயா கனாங் பி ஜங்கி முலுக் சங்சாரா தானு டோங் தானு கயா ஜிவுனி சான்சோஹாயை மையா இக்குன்லா கப்னாய் இக்குன்லா மினினாய் இக்குன்லா ரோங்ஜானாய் இக்குன்லா திடம் தானாய் சன்லாபு சான்சோனு ஹாயாசை ஆங் பி ஜிவுனி மாயா கெலேனாய் ஒராய்பு சன்ப்ளாங்கு ஆங் பியாவுனு தாங்னாய் பியாவுனு தெய்னாய் பியு சர்னி மாயா கெலேனாய் புவியாவ் டோங் பினி ஜப்தா ருகுங்கா ஆயோ மா எசே கமட்டாவ் பி சங்சாரா கஜன்தம்
1: ஃபை தானியா ரங்ஜாலி கோட்டோஃபர்னி டங்சே பாவ்தாய் கனாசங்னி பாவ்தாய்கோ புத்தும்தங் ஆரு பாவ் ஹோதங் பருவா காந்த ப்ரஹ்மவா பாவ்கிரி மொஹரை டோங் புரினி ஆக்குவாவ் நிஜம்ஸ்ரீ பசுமுதாரி ஹங்சு சிலாரினி ஆக்குவாவ் ரஸ்மிதா பரோ ஹங்சு பிசாஃபர்னி ஆக்குவாவ் மரமி டைமாரி ஆரு லபிதா டைமாரி பாவ்தாய்னி முங் சோனாதி ஹங்சே.

தாக்கிடுதல் கிடைத்த காத்திரி கிடைக்கிற தாக்கிடுதல் கிடைத்த அந்த தாக்கிடுதல் கிடைத்த காத்திரி கிடைக்கிற தாக்கிடுதல் கிடைத்த அந்த தாக்கிடுதல் கிடைத்த காத்திரி கிடைக்கிற தாக்கிடுதல் கிடைத்த